0: ஒருவர் அலம் மக்காரவால. யார் ரோகியாலா டாக்டர் பிடாலா?
1: ரோகியானை காட்டி ரோகி மாத்த ரகினா மகளால்
2: உண்டையே.